அச்சு அச்சு அச்சு வாய்க்குச்சு விட அம்பியாரா ஐயோ பெட் பெட் பியாதே அம்பி நான் பார்த்தா நமக்கு சொல்லுவா.